0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 9:29. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 9:30.
2: ஆல் இந்தியா ரேடியோ. அப்பாவின் நடிப்பு நாடகம். எழுதியவர் திருச்சி ஜார்ஜ் அவர்கள். நடிப்பு எஸ் ஏ தர்மநாதன், எம் ராமலிங்கம், எஸ் சசிகுமார், தீபம் வரஜா சந்திரகாந்த், எஸ் முருகையன், சோபனா சத்யநாராயணன் ஆகியோர். அப்பாவின் நடிப்பு நாடகம்.
3: என்ன முடி என்ன முடி? அம்மா
4: அம்மா அம்மா
3: அம்மா,
4: ஏண்டா பாபு இப்படி கத்துற? என்ன வேணும்?
3: ஒரு கையில கண்ணாடி, ஒரு கையில சீப்பு, எப்படிமா தலை செய்ய முடியும்? இந்த கண்ணாடி கொஞ்சம் பிடிங்க.
5: வஸ்துதா கியா ஹை, கிஸ் ரூப மே பாரத் ஹி நஹி துனியா மே அப்னா யோக்தான் தே ரஹே ஹை, ஔர் ஏக் ஓர் பிரதிபா கோ உசித் அவசர் மில் ரஹா ஹை, நயே நயே நவாச்சார் ஹோ ரஹே ஹை, ஔர் படே பைமானே பர் ரோஜ்கார் கா ஸ்ரிஜன் ஹோ ரஹா ஹை. வைஷ்விக் பிரதிஸ்பர்தா மே பாரத் துனியா கே படி படி கம்பெனியோ கோ ஆகே படனே மே யோக்தான் தே ரஹா ஹை. குச் இன்ஹி விஷயோ பர் ஹம் ஆஜ் சர்ச்சா கரேங்கே அப்னே இஸ் அங்க் மே. हमारे साथ इस विषय पर चर्चा के लिए आमंत्रित है डॉक्टर रंजीत मेहता, सीईओ और सेक्रेटरी जनरल पीएचडी सीआईआई. स्वागत है आपका डॉक्टर मेहता.
6: बहुत बहुत धन्यवाद.